0: ஒரு தக தக தக தக தகுன தகுன கின கின ரே ஜக ஜக ஜக ஜக ஜகின ஜகின கின கின ரே
1: ஒரு ஜக ஜக ஒரு ஜக ஜகின் ஒரு தக தக ஒரு தக தகின் ஒரு ஜக ஜக.